டைம் ஆகுது, டைம் ஆகும், டைம் ஆகும், பயம் ஆகுது, பயமாய் பயமாய் டயர்ட் ஆகுது, டயர்டாய் டயர்டாய் டொயின் ஆகுது, டைம் ஆகும், டைம் ஆகும், பயமாய் பயமாய் டயர்டாய் டயர்டாய் டொயின் ஆகுது, ஐயோ எல்லாமே ரைம் ஆகுது.

மாத்திரா கோபப்பட்டா குட்டி பண்ணா சைன் அடி மாத்திரா டேய் ஆன்ஸ் தேவையில்லை டான்ஸ் ஒன்னு போத வான்ஸ போட்டுக்குன்னு குதிப்போமானா கிளான கூட்டிக்கின்னு பிளான போட்டுக்குன்னு பிரேம்ஜி போல கேத்தா சுத்து ஓன்ட்டானா மாங்கா மரத்துல ஓனா வானா ஓனா இருப்பது வேணா வாயா பூபே கேக்குது காணா வாயா சாமான புடிக்கணும் சானா